0: Dengarkan sekarang Tinggi Point oleh Aaron Boy. Juara lagu terbaik Anugerah Lagu Indie 2021.
1: Rakita.
2: Kita dah datang ke final authority lah. You jangan ingat saya takut punya orang. You pun saya tak takut.
3: பிடியாதே இருளில் அன்று அமையாதே ஒளியைக் கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்று

0: di 2021. Rakita.my.
1: Kita dadah takut final actor ini layu jangan ingat takut biarang. You pun sedar takut.
2: விடியாதே இருளில்லன்று அமையாதே ஒளியை கண்டு இசைமேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அரசன் தலை நின்றா